ஜோடியாக்கு ஜும்புட்டிசாட்டாலின் மோலே ரலிங்கா மந்திஸ் கபியன் குச்சாக்கும் புக்கரஞ்சி நசெம்பசி ஜபவான் விக்கம்பிவி மஞ்சா பஞ்சாஞ்சி மங்கால் புயிட்ட கம்பி ஏ அச்சு ஜூலி தெருகிற விசாவ் சாக் சோண்டை மஞ்சு கும்பம் ப்ரோக்ராம் மஞ்சாக்கு பிக்கங்கூர் பிள்ளேரு லோலே அத்தே கிளேருங்க பாக்கிறப்பு தக்கல டியூராஜு வெஸ்கோஸ் 92.1 நிடிஜே லிகார்